0: வாய்.
1: பல பலே நடோடி ஓய் பங்காரு நாசாமி ஓய், நீ மகசிறி குணமுனாய், நீ அனநிதானாய்.
0: படபடே மகாடு ஓய் பங்காரு நாசாமி ஓய், நீ மகசிறி குலாமுனோய், நீ அனநிதான.